0: முறைச்சோல் ஞங்குசி நோர்க்கே சருணி நம்ஞாக
1: மையன் FM
2: kabisa dana aja jengra lain ngondoi sasaba maya ganasi kidogo kidogo dari mwere na Frank Tolzey.